கொள்ளகை பிரிக்கி செம்பேவும் கொள்ளகை பிரிக்கி செம்பே நகை சக்தமான் கித்தியோங்கான் எச்சுக்கோ குசிரே நிசான் சிசி நான் திருப்பேத்து தாப்ராயனே Bonito que tion gongo imunya taja. Pia selection pia entertainment. In order to not take any change sana mpaka saa 10. Kolecha mambe to not take any Ken Blali. Kolecha mito li Lisbon gale mito Lisbon koto. Ino limba el rete. Kole niko nimetulia tu kole mimi hapana iko kwenda kasi. Kale inapiga kelele. Kale jigongo mi signal kabisa mune ngotaro lamba tamasia. In order to not take any change sana kole loud and clear. 95.1 Atagi tiongo ne kila mutu Asuko bitki mutke mbaka saa 10 Januari tinoto kini chonjo sana Lagini enyi Kuni kuachilia mangoma Januari tinoto kini chonjo sana Kuna ako second chunia Blok so kuro mwenyewe Januari tinoto kini chonjo sana Kaso Kaso Kikoso yone kasi yano kaso Nibari ting ting Kaso Aya safi sana kakina msabari itake Baka sakumi